0: தாய் வேணபா
1: ஊக்க நோபா சாரோ ஒல் டாக்கிங் சுபாதம் ஒத்தோனிம் மவலாத்
2: Not a flower until they bloom. Like my first time living life that day I made you. Hate the thing.